அடியே நீயே புஞ்சிரிச்சாரே வந்திரே. நெஞ்சில என் சுவாசத்தறி என் சாரத்திரே.

0: என்ன பாட்டு?
1: மறக்க மனம் கூடுதில்லையே, ரைட்?
0: மறந்துருவேன் நிகழே.